0: அந்த ப்ரொடியூசரு கம் லிரிசிஸ்ட் ஆத்ரேயான்னு சொல்லி பெரிய ரைட்டர் தெலுங்குல, அவர் அவர் படத்துக்காக அவர் டெலிகிராம் வந்தது.
1: பி வசந்தியுடைய ஓர்மகள்.
0: சோ ஐ தாட் ஐ வாஸ் ஐ அம் ஆன் தி டாப் ஆஃப் தி வேர்ல்ட். இதோ ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு பாட்டு பாட போறேனேன்னு சொல்லி ஒரு சந்தோஷம் வந்திருக்கேன். அதுக்கு ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் என்னன்னா, அது சோலோ சாங் இல்லை. நானும் இன்னொரு மேல் சிங்கர், அவரோட பெரிய பிளேபேக் சிங்கர் தெலுங்குல பிடாபுரம் நாகேஸ்வரராவ், அவர் குரூப் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி சாங். ஆனாலும் அந்த பெரிய பாட்டு நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க, நல்லாவே பாடியிருக்கேன், பரவாயில்ல நல்லா பாடினேன்னு சொன்னாங்க எல்லாருமே. அப்புறம் அவரே செகண்ட் சான்ஸ் கூட கொடுத்தாரு ஒரு கன்னடத்தில், அந்த பெண்டியால் நாகேஸ்வரராவ். அப்புறம் தேர்ட் சாங் வந்து என் டி ராமாராவ் அவங்க படத்திலே குலேப காவலின்னு சொல்லி தெரியும். ஜானகி ஜானகி அம்மா நானும் பாடுறேன். ஜானகி என்ன எதுக்கு சொல்றேன்னா, ஜானகி எங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும், என்னோட பெரியவங்க ஆனாலும் வேர் வச்சு கூப்பிடுவோம், நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் நாங்க. அது கூட ரொம்ப ஹிட் ஆகி போச்சு.
1: பின்னீடு அங்கோட்டு தென்னிந்தியன் பாஷா சித்திரங்களில் ஒன்னொன்னாய் பி வசந்த என்ன ஆலாபன சப்தம் பதியே படர்ந்து கயறுகையாயிருக்கும்.
0: அப்புறம் திரும்பி ஃபோர்த் சாங் பெண்டியால் நாகேஸ்வரராவ் தான் கொடுத்தாரு தெலுங்குல ஒரு படம் பிபிஎஸ் நானும் பாடினேன். அப்படி கண்டினியூஸா அப்போல இருந்து எல்லாம் தொடர்ந்து சான்சஸ் வந்துட்டு இருந்தது. எல்லாம் நிறைய சாங்ஸ் பாடியிருக்கேன். எஸ் ராஜேஸ்வரராவ் அவர் மியூசிக்ல கூட பெரிய மியூசிக் டைரக்டர், அவரும் கொடுத்தாரு நிறைய பாட்டு.
1: 1965 பி வசந்த மலையாளத்தில் எத்தினர். புகழேந்தியுடைய சங்கீத சம்விதானத்தில் முதலாளி என்ன சித்திரத்தில் எஸ் ஜானகி, ശൂലമംഗലം രാജലക്ഷ്മി എന്നിവരുടെ കൂടെയുള്ള ഒരു പാട്ടിലാണ് വസന്ത മലയാളത്തിൽ ആദ്യമായി ആലാപന സാന്നിധ്യം കുറിക്കുന്നത്.

எப்போ எப்படி கேட்டாங்கன்னு தெரியாது எனக்கு. புகழேந்தி சார் ஒரு மலையாளம் பாட்டு இருக்குது பாடுறியாமான்னு கேட்டாரு. பாடுவேங்க. மூணு பேர் பாடுற பாட்டு, நானும் ஜானகி அம்மா சோழமங்கலம் ராஜலட்சுமி மூணு பேரும் பாடணும். பொன்னார முதலாளி கண்ணார முதலாளி, முதலாளி முதலாளி முதலாளி, முதலாளி முதலாளி முதலாளி, லைக் தட் இட் கம்ஸ்.

0: ചിദംബരനാഥ് എന്ന വ്യക്തിയെക്കുറിച്ച്, സംഗീത സംവിധായകനെ കുറിച്ച് ഇനിയും ഏറെ പറയാനുണ്ട് ബി വസന്തയ്ക്ക്.
1: ജമരാജൻ സാർ ജീനിയസ്.
0: ബി വസന്ത
1: ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இல்ல, ஆனா நமக்கு இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு எல்லாம் சான்ஸ் கொடுப்பாரு. ஒரு நல்ல சங்கதி பாடின ஓ சபாஷன் வாரு. அப்புறம் நான் அப்போ அவட தெரியாது எனக்கு, அவர் மியூசிக் டைரக்டர் என்ன சொன்னாரு, என்ன சொன்னாங்க, அது நம்ம கண்டிப்பா பாடி ஆகணும், அது அவருக்கு சந்திருப்திய நம்ம பாடி காட்டணும். நிறைய பாட்டு பாடிருக்கேன். பாரிஜாத மலரி மலரி பாரிஜாத மலரி. அப்புறம் அதுலயே சகதர்மிணி பாரிஜாத மலரி.

0: പോയി എന്റെ പാട്ട്.
1: പുള്ളുവപ്പാട്ടിന്റെ രൂപഭാവങ്ങളുള്ള ഈ പാട്ട് ഏറെ ജനപ്രീതി നേടിയെടുത്തു.
0: സഡനാ വന്നത് അത് അവങ്ങൾക്ക് അർജന്റാ ഷൂട്ടിംഗ് പണ്ണണം. சுசீல அம்மா பாட வேண்டிய பாட்டு அவங்க பேசுக்கிறாங்க. அப்போ ஆர் கே சேகர் ரஹமானுடைய அப்பா, அவர் தான் அசிஸ்டன்ட். விஜயா கார்டன்ஸ்ல ரெக்கார்டிங்கு ரெண்டே ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு டிங் டிங் டிங் ஆசிக்கிறது ஒன்னு, ரெண்டே இன்ஸ்ட்ருமெண்ட். நான்

சுகமா வெண்முள்ளமா பாடிட்டே போலாம். அது அந்த மாதிரி பாட்டு வேணுங்க, அதுவும் நல்லா ஹிட் ஆச்சு.